இசை அரங்கம் நேயர்களே, அன்பான காலை வணக்கம். இந்த புதிய விடியலில் ஒரு அழகான பொழுதில் உங்களோடு இணைவதில் மிக்க மகிழ்ச்சி. நான் புவனேஸ்வரி. வழக்கம் போல நம்முடைய காலை பொழுதை ஒரு தெய்வீக பாடலோடு, நேர்மறை எண்ணங்களோடும் தொடங்கிவிட இருக்கின்றோம். முதலில் ஒரு பக்தி பாடலை கேட்போமாக.

இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுக்காக தரமான பாடல்களும் சுவாரஸ்யமான தகவல்களும் காத்து கொண்டிருக்கின்றன. ஒரு புதிய நாளை தொடங்குவதற்கு இதை விட சிறந்த பாடல் இருக்க முடியுமா? இதோ நம் மனதிற்கு இதமான ஒரு காலகட்டத்து பாடல் உங்களுக்காக. கேளுங்கள் புத்தம் புது காலை.

இசை அரங்கம் மீண்டும் தொடர்கிறது. நம் செம்மொழியான தமிழின் இனிமையை அதன் ஆழத்தை பறைசாற்றும் காலத்தால் அழியாத அடுத்த பாடல் இதோ. தமிழின் சுவையை இந்த இசையோடு இணைத்து ரசிக்க தயாராக இருங்கள்.

ஜன்னல் வழியே வரும் அந்த முதல் சூரிய ஒளியும் அதிகாலையில் கேட்கும் பறவைகளின் ஓசையும் நம் மனதிற்கு எப்போதும் ஒரு தனி அமைதியையும் நேர்மறை ஆற்றலையும் தருகின்றன. நேயர்களே, அடுத்த பாடல் தாயாக் ஊரை சேர்ந்த தனலட்சுமி அவர்களுக்கும், ஹங்காது வீராசாமி வீரன் குடும்பத்தார் அவர்களுக்கும், சுபன் முத்துசாமி, கந்தன் முருகன், தந்தாயன் நர்சிகாது, ரமசாமி கப்பன், அரசன் இயாவி, அம்மா வினோதா சார்பாக அடுத்த பாடலை வழங்க இருக்கின்றோம். தேன் தேன் தேன் கேட்டு மகிழுங்கள்.

உலகங்கள் கடந்து மாறாத தமிழின் சுவை, இதயத்தின் ஆழத்தை தொடும் அந்த இனிமையான வரிகள், இதோ எங்கே என் புன்னகை இசையோடு இணையுங்கள்.

நம்முடைய மனமும் நம்முடைய எண்ணங்களும் எவ்வளவு அழகாக தூய்மையாகவும் இருக்கிறதோ அந்த அளவிற்கு நம்முடைய சுற்றி இருக்கும் நடக்கும் எல்லாவற்றும் நன்மையாக நடக்கும். அடுத்த பாடல் கண்ணே கண்மணியே உங்களுக்காக ஏழமான் இசையமைப்பில்.

பாடலை அடுத்த பாடலை பெச்சிபா ஊரை சேர்ந்த ஜெசன் வெங்கடா பிள்ளை பிறந்த நாளை ஒட்டி தசன் கருணாகரன் மற்றும் குணகன் அரசி ஜெயராணி அவர்கள் அடுத்த பாடலை கேட்டிருக்கிறார்கள். மேலும் ரிவியா டுரோப்பா ஊரை வசிக்கும் சஞ்சீவன் சந்தி பெருமாள் திருமண நாளை ஒட்டி மகன் சோமசேகரன் அம்மா மனோன் அப்பா ராஜன் அப்பா வசந்தா அப்பா நசாமி அக்கா செல்வி நிர்வாணி பார்த்திவி மோகா ஊரில் வசிக்கும் ஜேசன் கெசிலா சோழன் செந்தாமரை இனியன் இனிமை

அடுத்த பாடல் 50வது திருமண நாளை கொண்டாடும் ஐயா சந்திரகாசன் மற்றும் அம்மா ஜெயமணி மோதே அவர்களுக்கு குழந்தைகள் சஞ்சீவா செல்வனா பிரிசிலா சஞ்சீவ் குபாஷினி அல்வின் சார்பாகவும் பேரப்பிள்ளைகள் ராஜேஸ்ரீ கோடீஸ்வரன் நித்திலன் தாகுஷி ஆரி சார்பாகவும் அடுத்த பாடலை வழங்க இருக்கின்றோம். இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள். மேலும் அமிச்சு ஊரை சார்ந்த அருமை அம்மா சிரோன் பாலன் பிரிசிலா குமிலா பாரவிதன் வினன் தனிஷா ரத்னன் திருவெங்கடம் மாயா வனிதா ரிஷ்வோ ஊரை சார்ந்த ராஜேஷ் ஆகியவற்றுக்கு அடுத்த பாடலையும் வழங்குகின்றோம். அடுத்த பாடல் காம்பே ஊரை சேர்ந்த செங்கன் குடும்பத்தாருக்கும் அடுத்த பாடலை சமர்ப்பிக்கின்றோம். அடுத்த பாடல் காற்றே பூங்காற்றே சித்ராவின் குரலில் கேட்டு மகிழுங்கள்.

வானொலி நேயர்களே, ராசி பலன் நேரம். மேஷம் வெற்றி, ரிஷபம் பண வரவு, மிதுனம் நல்ல செய்தி, கடகம் பாராட்டு, சிம்மம் தன்னம்பிக்கை, கன்னி பொறுமை, துலாம் மகிழ்ச்சி, விருச்சிகம் துணிச்சல், தனுசு புதிய வாய்ப்பு, மகரம் ஆரோக்கியம், கும்பம் ஆசை நிறைவேறும், மீனம் பதவி உயர்வு. வானொலி நேயர்களே, அடுத்த பாடல் ஜி வி பிரகாஷ் இசையமைப்பில், முட்டக்கலக்கி கேட்டு மகிழுங்கள்.

வானொலி நேயர்களே, இத்துடன் தேனி சேரங்கம் எனும் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் புவனேஸ்வரி. இந்நாள் நன்னாளாக அமைய வாழ்த்துகின்றோம். நன்றி, வணக்கம்.